அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.6 98.6 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒருப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதயத்தில் இறை சேனல் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை ஜூன் மாதம் 24ஆம் தேதி. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும், சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறந்து விடுவது போல், தன் நம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும்,

இன்று காலை சிந்தனை. இறைவன் எனக்கு எதுவும் தரவில்லை என்று கூறாதீர்கள். உங்களுக்கு தெரியாமல் பல ஆபத்துக்களிலிருந்து பாதுகாத்து இருப்பான். அவனை விட இவ்வுலகில் அதிக அன்பு அக்கறை காட்ட இவராலும்

0: தங்கினால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
1: 1991 பிப்ரவரி மாதத்தில் படம் நான்காம் தேதியன்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் நண்பர்கள். இயக்குனர் சோபா அவர்கள், திரைப்படத்தில் நடிகர் நீரஜ் மேலும் நடிகை மம்தா குல்கர்னி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரம் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் சேமித்தவர் பாகுல் அவர்கள். மேலும் இந்த பாட்டுக்கு குரல் தருகின்றவர்கள் சதீஷ் மேலும் இசக்குயல் சித்ரா ஆகியோரும்.

0: நல்ல இனிமையான வார்த்தைகளை பேச முடியும் போது பிறர் மனம் புண்படும் வகையில் கடுமையாக பேசக்கூடாது. படுத்த இனிய படம் இருக்கும்போது காயை பறுத்து சாப்பிடுவது எவ்வளவு பொருத்தமற்றதோ அதுபோல இனிய சொற்களை விட்டுவிட்டு கடுமையான சொற்களை பேசுவதும் தவறாகும். டு ஸ்பீக் அன்பிளசன்ட் வேர்ட்ஸ் வென் கைண்ட் வேர்ட்ஸ் ஆர் அவைலபிள் இஸ் லைக் ஈட்டிங் அன் அப்ரைட் ஃப்ரூட் வைல் ரைப் ஃப்ரூட் இஸ் விதன் ரீச்.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisiya Rangam.

0: உங்கள் விருப்பான ஆரம் ஸ்ரீவானொலியில் உங்கள் விருப்பான தேதி சரகம் மதி காலைதோறும் உங்களுக்காக உங்களை வாழ்க்கை உங்கள் சிவையினம் 8 மணி வரை சொன்னிருக்கு. புதன் கிழமை ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஆல்ரெடி ஆமாம்மா இந்த நாள் மகவான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். ஹவ் எ வண்டர்ஃபுல் டே அஹெட்.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

அனைவருக்கும் எமது ஆரம் ஸ்ரீ வானொலியில் வழக்கமாக இந்த அதிகாலையில் உள்ள வருக வருக அன்புடன் நாம் அறிவிக்கின்றோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். இன்றைக்கு அழகான புதன்கிழமை உங்கள் மனதையும் நாளையும் புத்துணர்ச்சியுடன் தொடங்கும் நேரம் இது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு வானொலி ஆர்எம் ஃப்ரீ. காலையின் குளிர் காற்று மேலும் இந்த குளிர்காலத்தில் ரொம்ப குளிர் அளவா பறவைகளின் இனிய குரல், ஒரு புதிய நாளின் புதிய நம்பிக்கை, இவை அனைத்தும் இன்றைக்கு உங்களுக்காக காத்திருக்கின்றன. வாரத்தின் நடுப்பகுதியான இந்த புதன்கிழமை இதுவரை செய்த முயற்சிகளை நினைத்து பெருமைப்படுங்கள். மீதமுள்ள நாட்களையும் உற்சாகத்துடன் எதிர்கொள்ளுங்கள். சிறிய முன்னேற்றம் கூட பெரியவற்றுக்கான அடுத்தளமாக மாறும்மா.

புதிதாக ஒடிப்பதைப் போல நம் வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளை நமக்கு தருகிறது. நேற்று என்ன நடந்தது என்பதை நினைத்து வருந்தாமல் இன்றைக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நினைத்து முன்னேறுவோம்.

காலை நேரம் என்பது வெறும் ஒரு நாளின் தொடக்கம் மட்டுமல்ல, புதிய கனவுகளை வெடிக்கும் பொன்னான தருணம். நேற்று நடந்தவற்றை நினைத்து வருந்தாமல் இன்று கிடைத்திருக்கும் வாய்ப்புகளை மகிழ்ச்சியுடன் நாம் வரவேற்கின்றோம் அல்லவா? மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், மன நிம்மதி, வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை வழங்கக்கட்டும். உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தால் உங்கள் நாளும் அழகாக மாறும்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை ஜூன் மாதம் 24ஆம் தேதி. இன்றைக்கு நுவெல் பிரான்ஸ் உரை சேர்ந்த திருமதி சிரோன் இர்லன் அவரது பிறந்தவிழாவை கொண்டாடுகிறார். மேலும் வாக்குவாசிக்கும் வாசன், மேலும் சுனிதா வீரச்சாமி, மேலும் வினோத் செல்வம் குமரச்சாமி

தேவன், உதவன், கேசவன் மேலும் கௌசோ, வீணா, தானன் ஆகியோரின் சார்பிலும் இந்த பாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலை நாம் மேலில் உரை சேர்ந்த அம்ரிதா பம்மா அவரது பிறந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார் இன்றைக்கு. மேலும் அவர் மேலும் சுனிதா வாக்கவசிக்கும் சுனிதா, வாசன் வீரச்சாமி, மேலும் கிருஷ்ணி, ஷலீல், வானிஷா, யஷ், மேலும் அவருடைய துணைவன் வித்யானந்த் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு ரிவேஜாப்போ ஒரு சேர்ந்த உமா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அம்மா சரோஜினி, மேலும் அரசி, சேகரன், யேஷினி, லவ்வினா, அவினன், இறைவி, இனிமை, இனியன், திரைய, நாயக்கத, இல்லப்பன், மங்கப்பத்தி, இலட்சுமி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு அலைபுரியம் பக்கம் வசிக்கும் திரு மேகா சுப்பிரமணியம் கோயந்தன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி தேவினா, மைத்திரி, மேலும் திக்ஷன், அம்மா வினோதா, மேலும் கந்தன், அனுஷ்கா, லீனா, சாம், மேலும் கோயந்தன், பொன்னுசுவாமி, கன்னியப்பன், வேதாச்சலம், மேலும் சிவன், இராமன், இரமசுவாமி, ஆரன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் நாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலை நாம் போவாலும் இவர் ஊரைச் சேர்ந்த விஸ்வமித்துச்சமா தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் சரிகா, சர்வேசி, தனியேஸ், ராமா, சுவேந்திரா, ராதா, விமா, புனம், ஜனி, கமலன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் சிறப்பாக எந்த பாடலை நாம் சென்னை வசித்து வரும் ஜோதினி முன்னிசுவாமி தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் பாசார்லைன் டேகோஸ் ஊரைச் சேர்ந்த அப்பா விதேசன், அம்மா ஈஷா, கேசவி, விமாலன், எல்வினா, ஒலிவியா, ஹரிண்யன், தெய்வம், சாவினன், ஷவீஷ், தைவின், ஆறுமுகம், முன்னிசுவாமி கொடுத்தார், மேலும் ரஞ்சினி, வந்தினா ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலை நாம் பெருமையாக ஒரு சேர்ந்த திரு நீசன், திருமதி ரஜினி, கதிர்வேலு அவரது திருமண நிறாவற்றை நம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் வெற்றிவேலன், அம்மா ராதா, அப்பா தேவதேஸ், ஷாலினி, நிவன், திரிசானன், அத்தே ரூபி, மாமன் ராஜன், அத்தி சரோ, மங்கப்பத்தி, கோவிந்தன், கடிர்வாலு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்களை இன்று நாள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வெற்றியும் நிறைந்த நாளாக அமையட்டும். எப்போதும் நேர்மறை எங்களோடும் புன்னகையோடும் உங்கள் பயணத்தை தொடருங்கள். இசை தொடரத்தும் மகிழ்ச்சி பெருகட்டும். உங்களால் இனி நாக அமட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.